ராஜ்குமார் சத்யஜித்துகி கொஞ்சல்தா பிஜானகுமார் சர்மகி மேக்தா இசை அமத்தாவிரப மதுங் ஹவுசுக முக்தாபிசி தோக்சோம் சந்திரபலா தேவிகி கொஞ்சல்தா வாய்கோம் விஹாரின செரிங் பிசை அசுன சைஹௌரி ஹூதுன பூ ஹரே தமோய் சென்னங்னா.

0: ஐ சேலகே புனமக் பொன்மீ புனமக் தானா தானாதுர கங்கதபரி அரிகும் வைன் ஹாய் வாச தாதரபதி நான் பம்மசதேகி நயம் நம் நஹன்கோ ஹோ அபத் காக்தனா ஹோ அதுனி அதுனி தங்கான் குலாக்பனி ஆரசியலினா மாய்கோ குலாக்பா சேங்கனோ
1: ஹோ அது நீதனா குன்னி குலாக்போ லான்தேங்னதனா ஹானிங்தே ராய் பைகலோ
2: காப்பியோ
1: ஐக லான்தேங்சே அம்மாம் பானசே குலாய் பைகலோ
2: அமுக்துனாக்பியோ
1: குலாய் பைகத்ரபதி ஐன கண்ணு குத்தாகனி பைகலோ
3: வைத்தை லாலோய் பும்லமாக லானமுக்து நேக்கோ காங்கவச்சிதானந்தா நாய்கோ பரபசு பத்ரபசு தங்கால் குன்கி குலாக்பனி குலாய் தாபயாதேகோ இப்போ
4: இரிங்தோ
1: சீருக்கு சனாயாத்தங்கி
3: நுங்காயிரே நுங்காயிரே காங்கபச்சிதானந்தா நாக் மக்தங்சி லக்லம் திரபதி நிங்கவைகி பிபம்மசே யாம்ன பரமோய் ஹவுசக்தி ஹவு கிவன ஹவுக்ரே புக்னிங்கதோ பாதரோசி நானந்தா
1: நிங்கவு
4: மைத்தே நிங்கவு லங்ச கிவ புனம நாக்பியோ குரும் சரியே நிங்கவு
3: யாரே யாரே யாரே நசாய் நதும் வரி சானபதை யாம்னபதி சுக்குதோங் திபசே தொக்லமோய்தே
4: நிங்கவு
1: ஹாய் குலாக்பா
4: அங்கம்பா
1: இனிங் தௌதான கோயி பேன பும்பா அங்க சௌரோ
4: அங்கம்பா
1: ஐதி தங்கால் குல்சே முத்தத்தகே கலம்பரி இனிங் தௌ கம்பீஷி ஒன யாத்ரபதி சிதாந்த ஐன கரிசி தௌஜபங்கம்தே அதுபு எங்கிட் பங்லவதி ந கோயி குல்சே தும்ன மாங்கனி
4: மாங்லே மாங்லே அங்கம்பா இனிங் தௌ ஐ கோயி போ அமுக்த கன்பியோ லைரு போ ஐகி குன்னசே அமு தங் எங் பீதுனா ரோய் போட் மதம் கிருத்ததி லோபிகட அதுகா இனிங் தௌ தங்கான் குள்ளசே இனிங் தௌன சக்கத் சக்கத் பியுனே
3: மது பும்பா மைதே இனிங் தௌ ஐன யாரே
4: இனிங் தௌ
3: நசி ஹைரி பனமித் அசிதகி தங்கால் குல்கா மைதே இனிங் தௌகா அமத்த ஓயரே தங்கால் குலாக்பகி சம்ஜர்வ மதௌ அசிதா மைதே இனிங் தௌ ஐஹக் பேலே ஐயங் துங்கி சரோல் சரோல் பாவபன கங்ஹௌனபா ஐகி அதௌப காங்கப சிதானந்த சிங்ஹாபோ தங்கால் ஹைப ஜாதி அசிக அமிர்த்தனே மதுங்த குத் தனரோய் ஹைப கங்னப காங்கப சிதானந்தகி மதக்த காங்கப தங்கால் ஹைன மிங் தோலே